0: தர்ஷனோ புத்திர பஞ்சநாயகன் கேரன் ரிங்கித் பாச்சு சார்ஸ் தருணாதாஸ் இங்கன் திபுந்தி தாயகன் தெரிங் தலங் கி சுதாரகோ கண்டி பப்பலாம்பான் பிம்மோ குர்டோ சுதர்ஷனோ புத்திர சுக்கங் தாலு சுக்கங் மிட்டாங்கதாகன்
1: Program 4 RRI Ngayu